எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர்த்து தலையில் ஏத்தி வச்சு.

0: കരുതി.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலே
2: விரட்டி விரட்டி வெளுக்க.